0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கின்றோம். இதில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகம் இரண்டாம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். மூன்றாம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீர் இன் குணத்தார் ஏவின செய்தலும் நன்குணர்வின் நான்மறையாளர் வழிச்செலவும் இம்மூன்றும் மேன்முறையாளர் தொழில் என்று பார்க்கின்ற மூன்றாம் கருத்து நன்குணர்வின் நான்மறையாளர் வழிச்செலவும். மேன்மையாளர்களுடைய அந்த சிறப்புமிக்க பண்பு நலன்களுள் ஒன்று அறத்தின் தன்மையை அறிந்து ஆய்ந்து அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு முயல்கின்ற சான்றோராக நல்லோராக இருக்கிறார்களே அவர்களுடைய வழியில் வாழ்வதற்கு உறுதியேற்றல். அப்படிப்பட்ட மா மனிதர்கள், பேரறிஞர்கள், அவர்கள் இங்கு பல்வேறு தளங்களிலே பல்வேறு கோணங்களில் தங்கள் வாழ்க்கையை அமைத்து

0: இந்த உலகத்தை மேம்படச் செய்திருக்கிறார்களே, அவர்கள் வழித்தடத்தில் நாம் இங்கு நடைபயில வேண்டும். ஆக மாந்தர்கள் கால்களால் நடந்தாலும் அவர்கள் கால்நடை என்று அழைக்கப்படுவதில்லை. கால்நடைகள் அது விலங்கினங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? மனிதர்கள் காலால் மட்டுமன்று, அவர்களுடைய சிந்தனையால், எண்ணத்தால், பார்வையால், கருத்துகளால், கொள்கையால் நடக்கிறவர்கள். அந்த நடையை மறந்து வெறுமனே கால்நடையில் மட்டும்தான் நடக்கிறோம் என்றால் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அப்போது நம்முடைய நடை நேரிய நடையாக இருக்க வேண்டுமென்றால், இங்கே நமக்கு முன்னர் நடந்து சென்றிருக்கிற அந்த மா மனிதர்களுடைய நடையை பின்பற்ற வேண்டும். வள்ளுவர் குறிப்பிடுவார், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். எது அரிய செயல்களிலெல்லாம் மிகச்சிறந்த மிகப்பெரிய அரிய செயல்? அது பெரியாரை பேணி தமரா குழல். அது தந்தை பெரியார் என்பவர் மட்டுமன்று, பாவலரு பெருஞ்சித்திரனார், மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், கப்பலோட்டி தமிழன் பச்சை தமிழன் வ உ சிதம்பரனார், பேரறிவர் அம்பேத்கர் போன்ற மா மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய அந்த வழித்தடத்தில் செல்வதற்கான அந்த முயற்சி தான் அந்த பெரியவர்களையெல்லாம் தம் பெரியவர்கள் என்று ஏற்று அரவணைத்து அதன் அடிப்படையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை முறை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் மேன்மையுடையவர்களுக்குரிய செயல்களை செய்கிறார்கள் என்று இங்கு இந்த செய்யுள்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. அப்படியென்றால் மேன்மையாளர்கள் இங்கு பெருக வேண்டும். அதற்கு இந்த இலக்கியங்கள் கற்பிக்கின்ற இந்த கற்பனைகளை எல்லாம் பயில வேண்டும். அதை நாம் ஒவ்வொரு நாளுமே செய்வதற்குரிய சூழல்கள் இங்கு உருவாக்கி தரப்பட வேண்டும். அந்த வகையில்தான் இயேசு குறிப்பிடுவார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேனோ அதை நீங்கள் செய்யுங்கள். அப்படி செய்வதனால் நீங்கள் என்னுடைய பணியாளர்கள் மட்டுமன்று, நீங்கள் என்னுடைய நண்பர்கள். உங்களை நான் இனி நண்பர்கள் என்றேன். காரணம் என்ன? நண்பர்கள் என்பவர்களுக்கு தலைவர் என்ன கொள்கை வைத்திருக்கிறார், என்ன செய்ய சொல்கிறார் என்பது தெரியும். ஊழியர்கள் என்பவர்கள் அவர்கள் சொல்ல செய்வதை செய்கின்ற ஒரு கிளிப்பிள்ளை போன்றவர்கள். ஆனால் நண்பர்கள் அப்படியல்ல. அந்த கொள்கையை, அந்த உறுதிப்பாட்டை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு முயல்கின்ற ஒரு மா மனிதர்களாக, மற்றவர்களை உருவாக்குகின்ற சிற்பிகளாக திகழ்வார்கள். அத்தகைய மனிதர்களாக உருவாகுவதற்கு நல்லாதனார் இந்த திரிகடத்தின் ஊடாக நமக்கு இந்த செய்தியை தருகிறார். அப்படியென்றால் நாம் இன்று நன்மாந்தர்களுக்குரிய அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிப்போம். நன்மாந்தர்கள் ஏவுகிற அந்த செயல்களை செய்து முடிப்போம். நமக்கு முன்னர் வாழ்ந்து வழிகாட்டியிருக்கிற அவர்களுடைய வழித்தடத்தில் நடப்போம் என்று உறுதியேற்றுக்கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் வேதம். வேதம் தமிழ் அல்ல, வேதா என்பதுதான். தமிழில் என்னது? மறை, மறை. அதனால்தான் அந்த தனித்தமிழ் தந்தை ஒருவர், மறைமலை அடிகள், அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? சுவாமி வேதாச்சலம். வேதம் என்பது மறை. தமிழில் அவர் மறைமலை அடிகள் என்கிறார். மறையை பயன்படுத்துவோம். கடவுளுக்கு திருவிழமானால் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்
2: மூன்று அரசர்கள். சென்ற உரையில் பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்தில் மீட்பர் இயேசு கிறிஸ்து பிறந்ததையும் அந்த நற்செய்தியை முதன் முதலில் எளிய இடையர்கள் கேட்டு மகிழ்ந்ததையும் கண்டோம். அதனைத் தொடர்ந்து வானில் தோன்றிய ஒரு விசித்திர விண்மீன் உலகிற்கு சொன்ன செய்தி என்ன என்பதையும், அந்த ஒளியினைத் தொடர்ந்து கிழக்கிலிருந்து ஞானிகள் தேடி வந்த உன்னத தருணத்தையும் இன்று நாம் காண்போம். பாடலை கேட்போமா? விண்ணிடை தீபம் போல விளங்குமின் ஒன்றைக் கண்டு எண்ணரும் உவகை மிக்க இசையுள்ள ஞானிமார்கள் மண்ணின் கான் கீழ்த்திசைக்கு மன்னர்கள் போல வாய்த்தோர் தன்னென விண்மின் காட்டும் தன்வழி நடந்தே சென்றார். ஒரு வழி அனைவர் சேர்ந்து ஓரிடம் நடந்த காலை எருசலேம் தன்னில் அந்த இளையமே நின்றதாமே. அறிவுள்ள ஞானிமார்கள் அரசன் ஏரோது தன்னை திருவுளம் களங்கம் இன்றி சில சில மொழிகள் கேட்டார். தீதிலா எருசலேமின் சிறப்புரு மன்னா, இந்த யூதர்கள் அரசன் எந்த உருவத்தில் எங்கே தோன்றி ஆதரித்தருள வந்தான்? அவனது இடத்தை சொல்வாய், வேதனை காண வந்தோம், விரைவனில் செல்வோம் என்றார். இயேசு பிறந்த அன்று விண்ணில் ஒரு பிரகாசமான விண்மீன் தோன்றியது. இது சாதாரணமான விண்மீன் அல்ல, உலகி ஆளப்போகும் ஒரு மகா அரசன் பிறந்துவிட்டான் என்பதற்கான விண்ணக சான்று. விண்ணடை தீபம் போல விளங்கு மீன் ஒன்றைக் கண்டு என்று கவிஞர் தொடங்கும்போது, அந்த விண்மீன் இரண்டு உலகில் ஒளியைத் தரப்போகும் பாலகனை நோக்கிய வழிகாட்டியாக உருவகப்படுத்துகிறது. கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் வானவியலில் சிறந்தவர்கள். அவர்கள் அந்த புதிய விண்மீனை கண்டவுடன், அது ஒரு தெய்வீக குழந்தையின் பிறப்பை அறிவிக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டனர். எண்ணரும் ஓவகை மிக்க இசையுள்ள ஞானிமார்கள் அந்த விண்மீனை கண்டதும் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது வெறும் அறிவு சார்ந்த தேடல் அல்ல, ஒரு ஆன்மீக தேடல். மண்ணுலகில் பிறந்துள்ள அந்த தெய்வீக மன்னனை காண்பதற்காக அவர்கள் தங்கள் சுகபோகங்களை துறந்து நீண்ட பயணத்தை தொடங்கினர். இந்த பயணம் எளிதானதல்ல. பல காத தூரம், பாலைவனங்கள் மற்றும் மேடு பள்ளங்களை கடந்து அந்த ஒரு விண்மீனை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டு அவர்கள் பயணித்தனர். தன்னென விண்மீன் காட்டும் தன்வழி நடந்தே சென்றார். அவர்கள் பெரிய சாலைகளையோ அல்லது மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களையோ தேடவில்லை. விண்மீன் காட்டிய அந்த ஒற்றை பாதையையே நம்பி சென்றனர். முதலில் அவர்கள் யூதேயாவின் தலைநகரான எருசலேம் நகருக்கு சென்று அங்குள்ள ஏரோது மன்னனை சந்தித்தனர். தீவிலா எருசலேமின் சிறப்புரு மன்னா, இந்த யூதர்கள் அரசன் எந்த உருவத்தில் எங்கே தோன்றி ஆதரித்தருள வந்தான் என்று அவர்கள் கேட்ட கேள்வி ஏரோதின் அதிகாரத்தை உலுக்கியது. ஏரோது மன்னன் இதை கேட்டு அச்சமடைந்தான். தனக்கு போட்டியாக ஒரு அரசன் பிறந்து விட்டானா என்ற பொறாமையும் தீய எண்ணமும் அவனுள் எழுந்தது. ஆனால் ஞானிகள் ஏரோது அரசனின் சதித்திட்டங்களை அறியாமல் அந்த பாலகனை வணங்குவதிலேயே குறியாக இருந்தனர். அவர்கள் ஏரோதியிடம் விடைபெற்று மீண்டும் பயணத்தை தொடங்கினர். எருசலேமை விட்டு அவர்கள் வெளியேறியதும் மறைந்திருந்த அந்த விண்மீன் அவர்களை உற்சாகப்படுத்தியது. அந்த விண்மீன் நேராக பெத்லகேம் நோக்கி நகர்ந்து சென்றது. விண்மீன் கடைசியாக ஒரு இடத்தின் மேல் வந்து நின்றது. வானத்து சுடர் மண்ணுலகின் மீட்பர் இருக்கும் இடத்தைக் காட்டி தனது உன்னத பணியினை அங்கே நிறைவு செய்தது. ஞானிகள் உள்ளே நுழைந்தபோது அன்னை மரியாளின் மடியில் அந்த தெய்வீக குழந்தையைக் கண்டனர். அவர்கள் கண்டது ஒரு சாதாரண குழந்தையை அல்ல, உலகையே ரட்சிக்க வந்த இறைவனைக் கண்டனர். அவர்கள் அந்த பாலகனின் காலடியில் விழுந்து வணங்கினர். ஆண்டவர் குமாரன் அவதரித்ததனால் ஆண்டவர் மகிமை அதிகரித்துள்ளது என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் தங்களிடம் இருந்த பொக்கிஷங்களை திறந்து பொன், தூபம் மற்றும் வெள்ளைப்போளம் ஆகியவற்றை அந்த பாலகனுக்கு காணிக்கையாக செலுத்தினர். பொன் என்பது அவர் ஒரு அரசன் என்பதையும், தூபம் என்பது அவர் ஒரு கடவுள் என்பதையும், வெள்ளைப்போளம் என்பது அவர் மனித குலத்திற்காக பாடுபடப்போகும் ஒரு மனிதன் என்பதையும் அடையாளப்படுத்தின. விண்மீன் காட்டிய வழி அதிகாரத்தை தேடிய வழி அல்ல, அது அமைதியையும் உண்மையையும் தேடிய வழி என்பதை இப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முடிவாக, இந்த விண்மீன் இன்றும் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. எவ்வளவு இருள் சூழ்ந்திருந்தாலும் உண்மையான தேடல் இருந்தால் இறைவனின் ஒளி நம்மை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதுதான் அது. முடிவுரை. அன்பார்ந்தவர்களே, வானத்து விண்மீன் காட்டிய அந்த ஒளியில் மூவேந்தர்கள் இறைவனை கண்டனர். நாமும் நம் வாழ்வில் தோன்றும் நற்பண்புகள் எனும் விண்மீன்களை பின்பற்றி நடந்தால் நம் இதயத்திலும் அந்த பாலகன் அவதரிப்பார். அடுத்த பகுதியில் ஏரோது அரசனின் சதி, எகிப்திற்கு தப்பி செல்லும் அந்த புனித குடும்பத்தின் பயணத்தை நாம் காண்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: செய்திகள்.
1: சான் ஜியோவானி ரொட்டண்டோவில் புனித பியோ அவர்களால் தொடங்கப்பட்ட இத்தாலியின் முக்கிய மருத்துவ நிறுவனமான துன்பம் தணிக்கும் இல்ல அறக்கட்டளையை வழிநடத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஒரு புதிய குழுவை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அமைத்துள்ளார். இந்த மருத்துவமனையின் பராமரிப்பு மற்றும் தொண்டு பணிகளின் நோக்கத்தை மாறாமல் பாதுகாக்கும் அதே வேளையில் அதன் செயல்திறன், வீரியம் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த குழுவிற்கு பொருளாதார செயலகத்தின் அதிபரான மேக்சிமினோ கபாலிரோ லெடோ அவர்கள் தலைமை தாங்குவார். மேலும் திருத்தந்தை ஆட்சி பீடத்தின் சொத்து நிர்வாக அமைப்பின் செயலாளரான பாபியோ காஸ்பெரினி அவர்கள் இதனை ஒருங்கிணைப்பார். இதன் உறுப்பினர்களான பேராயர் பாவ்லோ ருடெல்லி, பேராயர் ஜியார்டானோ பிசினோட்டி மற்றும் பேராயர் ஜியார்ஜியோ ஃபெரோட்டி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதன் தொழில்நுட்ப குழுவிற்கு முனைவர் பெஞ்சமின் எஸ்டிவஸ் டி காமிங்கஸ், முனைவர் ஜினோ குமிரோடா மற்றும் வழக்கறிஞர் அலெக்சாண்ட்ரோ எலா ஒயானா ஆகியோரையும் திருத்தந்தை நியமித்துள்ளார். இந்த முடிவை அறிவிக்கும் திருத்தந்தையின் அதிகாரப்பூர்வ மடலில் தொழில்நுட்பம், சட்டம், பொருளாதாரம் மற்றும் நலவாழ்வு ஆகிய துறைகளில் இன்றுள்ள சவால்களுக்கு தொடர்ச்சியான புதுப்பித்தலும் விவேகமான நிர்வாகமும் தேவை என்று திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த அறக்கட்டளையின் தற்போதைய சூழ்நிலையை ஆய்வு செய்து அதன் பொருளாதாரம், செயல்பாடு மற்றும் நிர்வாக பகுதிகளில் நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை செயல்படுத்துவதற்கான பொறுப்பு இந்த குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டு
2: காசாவில் துயரப்படும் மக்களுக்கு அனைத்துலக சமூகம் உதவ வேண்டும் என்றும் ஒவ்வொரு மனிதனின் மனித உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறியுள்ளார். May 26 செவ்வாயன்று திருத்தந்தையின் கோடை விடுமுறை இல்லமான காஸ்தல் கந்தோல்ஃபோவில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, காசாவை நோக்கிச் சென்ற குளோபல் சுமுத் புளோட்டிலா என்ற நிவாரண கப்பல் குழுவைச் சேர்ந்த ஆர்வலர்கள் சிலர் கைகளில் விலங்கிடப்பட்டும் கண்களை கட்டியும் வைக்கப்பட்டதாக வந்த அறிக்கைகளை குறிப்பிட்டுள்ளதுடன் அனைத்து மக்களின் மனித மாண்பையும் உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். காசா மக்களுக்கு மனிதநேய உதவிகள் இன்னும் முழுமையாக சென்றடையாதது குறித்து கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை, அங்கு நீடிக்கும் நெருக்கடி மக்களின் வேதனையை அதிகரிப்பதால் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அவசர உதவிகளை வழங்குவதோடு மட்டுமன்றி காசாவை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளுக்கும் உதவ வேண்டும் என்றும் அவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் வன்முறையினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து எச்சரித்துள்ள திருத்தந்தை, அமைதிக்கான முயற்சிகள் தோற்கும் போது வெறுப்புணர்வே மேலோங்கும் என்றும் மோதல்களுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் மட்டுமே என்பதால் அந்த பாதைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். போர்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை, இந்த தொழில்நுட்பமானது முடிவெடுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் மனித உயிர்களின் மதிப்பில் இருந்து ஒருபோதும் தூரப்படுத்திவிடக் கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார்.
1: May 27 புதனன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டின் அரசு தலைவர் பெட்ரோ சான்சஸ் ஃபெரோஸ் காஸ்டஜோன் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு ஃபெரோஸ் காஸ்டஜோன் அவர்கள் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரை சந்தித்து பேசினார். தொடர்ந்து இந்த சந்திப்பின் போது இடம்பெற்ற கலந்துரையாடலில் திருத்தந்தையின் வரவிருக்கும் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணம் குறித்து இருதரப்பும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின என்றும், இந்த திருத்தூது பயணம் திருப்பிடத்திற்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நிலவும் நல்லுறவின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் இரு தரப்பிலான மரியாதையின் அடிப்படையில் பொது நலனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்ளூர் கத்தோலிக்க திரு அவைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையேயும் அதேபோல் குடிமை சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கு இடையேயும் பலனளிக்கும் பேச்சுவார்த்தைகளை வளர்க்க வேண்டியதன் அவசியம் உள்ளிட்ட இருதரப்பு பொதுவான நலன் சார்ந்த பல விஷயங்கள் குறித்தும் இச்சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது என்று அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த உரையாடலின் போது அனைத்துலக பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது என்றும், குறிப்பாக உலகெங்கும் நடக்கும் மோதல்களின் தாக்கங்கள், புலம்பெயர்தல், பன்முகத்தன்மையின் முக்கியத்துவம், அனைத்துலக சட்டங்களுக்கு மதிப்பளித்தல் மற்றும் அமைதிக்கான ஆதரவில் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பின் அவசர தேவை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும் அச்செய்தி தொடர்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
2: போர் பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை, மாறாக அவற்றை இன்னும் சிக்கலாக்குகிறது என்றும், மோதல்கள் என்பவை வீடுகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அப்பாவி உயிர்களை அளிப்பதோடு வெறுப்பையும் வேதனையையும் மட்டுமே பல மடங்கு அதிகரிக்கும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். May 27 புதன்கிழமை அன்று இடம்பெற்ற புதன் மறைக்கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, உக்ரைனில் அண்மையில் தீவிரமடைந்துள்ள போர் சூழல் மற்றும் ரஷ்யா நடத்திய புதிய தாக்குதல்களை குறித்தும் கவலை தெரிவித்தார். இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் உட்பட துயரப்படும் அனைவருக்கும் தனது நெருக்கத்தையும் ஆதரவையும் உறுதிப்படுத்திய திருத்தந்தை, போரினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களையும் அமைதியின் அரசியான அன்னை மரியாவின் பாதுகாப்பில் ஒப்படைத்து அமைதி நிலவ அனைவரும் பாடுபட வேண்டும் என மீண்டும் கோரிக்கை விடுத்தார். மேலும் லெபனான் பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் அங்கு நிலவும் சூழல் குறித்து பேசிய திருத்தந்தை, லெபனானில் இருந்து வந்திருந்த திருப்பயணிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன், அன்னை மரியா எப்போதும் தனது பிள்ளைகளை தாய்மை அன்போடு வழிநடத்தி பாதுகாக்கிறார் என்பதை நம்பிக்கையாளர்களுக்கு நினைவூட்டினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியம் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கின்றோம். இதில் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். திரிகடுகம் இரண்டாம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். மூன்றாம் கருத்தினை இன்று பார்க்கவிருக்கின்றோம். தன் குணம் குன்றா தகைமையும் தாவில் சீரின் குணத்தார் ஏவின செய்தலும் நன்குணர்வின் நான்மறையாளர் வழிச்செலவும் இம்மூன்றும் மேன்முறையாளர் தொழில். இன்று பார்க்கின்ற மூன்றாம் கருத்து நன்குணர்வின் நான்மறையாளர் வழிச்செலவும். மேன்மையாளர்களுடைய அந்த சிறப்புமிக்க பண்பு நலன்களுள் ஒன்று அறத்தின் தன்மையை அறிந்து ஆய்ந்து அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு முயல்கின்ற சான்றோராக நல்லோராக இருக்கிறார்களே அவர்களுடைய வழியில் வாழ்வதற்கு உறுதியேற்றல். அப்படிப்பட்ட மா மனிதர்கள், பேரறிஞர்கள், அவர்கள் இங்கு பல்வேறு தளங்களிலே பல்வேறு கோணங்களில் தங்கள் வாழ்க்கையை அமைத்து இந்த உலகத்தை மேம்பட செய்திருக்கிறார்களே அவர்கள் வழித்தடத்தில் நாம் இங்கு நடைபயில வேண்டும். ஆக மாந்தர்கள் கால்களால் நடந்தாலும் அவர்கள் கால்நடை என்று அழைக்கப்படுவதில்லை. கால்நடைகள் அது விலங்கினங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? மனிதர்கள் காலால் மட்டுமன்று அவர்களுடைய சிந்தனையால், எண்ணத்தால், பார்வையால், கருத்துகளால், கொள்கையால் நடக்கிறவர்கள். அந்த நடையை மறந்து வெறுமனே கால்நடையில் மட்டும்தான் நடக்கிறோம் என்றால் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அப்போது நம்முடைய நடை நேரிய நடையாக இருக்க வேண்டுமென்றால் இங்கே நமக்கு முன்னர் நடந்து சென்றிருக்கிற அந்த மா மனிதர்களுடைய நடையை பின்பற்ற வேண்டும். வள்ளுவர் குறிப்பிடுவார், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். எது அரிய செயல்களிலெல்லாம் மிகச்சிறந்த மிகப்பெரிய அரிய செயல்? அது பெரியாரை பேணி தமரா குழல். அது தந்தை பெரியார் என்பவர் மட்டுமன்று, பாவலரு பெருஞ்சித்திரனார், மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், கப்பலோட்டி தமிழன் பச்சை தமிழன் வ உ சிதம்பரனார், பேரறிவர் அம்பேத்கர் போன்ற மா மனிதர்கள் இருக்கிறார்களே இவர்களுடைய அந்த வழித்தடத்தில் செல்வதற்கான அந்த முயற்சி, அந்த முயற்சி தான் அந்த பெரியவர்களையெல்லாம் தம் பெரியவர்கள் என்று ஏற்று அரவணைத்து அதன் அடிப்படையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை முறை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் மேன்மையுடையவர்களுக்குரிய செயல்களை செய்கிறார்கள் என்று இங்கு இந்த செய்யுள்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. அப்படியென்றால் மேன்மையாளர்கள் இங்கு பெருக வேண்டும். அதற்கு இந்த இலக்கியங்கள் கற்பிக்கின்ற இந்த கற்பனைகளை எல்லாம் பயில வேண்டும். அதை நாம் ஒவ்வொரு நாளுமே செய்வதற்குரிய சூழல்கள் இங்கு உருவாக்கி தரப்பட வேண்டும். அந்த வகையில்தான் இயேசு குறிப்பிடுவார், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேனோ அதை நீங்கள் செய்யுங்கள். அப்படி செய்வதனால் நீங்கள் என்னுடைய பணியாளர்கள் மட்டுமன்று நீங்கள் என்னுடைய நண்பர்கள். உங்களை நான் இனி நண்பர்கள் என்றேன். காரணம் என்ன? நண்பர்கள் என்பவர்களுக்கு தலைவர் என்ன கொள்கை வைத்திருக்கிறார், என்ன செய்ய சொல்கிறார் என்பது தெரியும். ஊழியர்கள் என்பவர்கள் அவர்கள் சொல்ல செய்வதை செய்கின்ற ஒரு கிளிப்பிள்ளை போன்றவர்கள். ஆனால் நண்பர்கள் அப்படியல்ல. அந்த கொள்கையை, அந்த உறுதிப்பாட்டை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு முயல்கின்ற ஒரு மா மனிதர்களாக, மற்றவர்களை உருவாக்குகின்ற சிற்பிகளாக திகழ்வார்கள். அத்தகைய மனிதர்களாக உருவாகுவதற்கு நல்லாதனார் இந்த திரிகடத்தின் ஊடாக நமக்கு இந்த செய்தியை தருகிறார். அப்படியென்றால் நாம் இன்று நன்மாந்தர்களுக்குரிய அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிப்போம். நன்மாந்தர்கள் ஏவுகிற அந்த செயல்களை செய்து முடிப்போம். நமக்கு முன்னர் வாழ்ந்து வழிகாட்டியிருக்கிற அவர்களுடைய வழித்தடத்தில் நடப்போம். என்று உறுதியேற்றுக்கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் வேதம். வேதம் தமிழ் அல்ல, வேதா என்பதுதான். தமிழில் என்னது? மறை, மறை. அதனால்தான் அந்த தனித்தமிழ் தந்தை ஒருவர், மறைமலை அடிகள், அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? சுவாமி வேதாச்சலம். வேதம் என்பது மறை, தமிழில் அவர் மறைமலை அடிகள் என்கிறார். மறையை பயன்படுத்துவோம். கடவுளுக்கு திருவிழமானால் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.
3: மூன்று அரசர்கள். சென்ற உரையில் பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்தில் மீட்பர் இயேசு கிறிஸ்து பிறந்ததையும் அந்த நற்செய்தியை முதன் முதலில் எளிய இடையர்கள் கேட்டு மகிழ்ந்ததையும் கண்டோம். அதனைத் தொடர்ந்து வானில் தோன்றிய ஒரு விசித்திர விண்மீன் உலகிற்கு சொன்ன செய்தி என்ன என்பதையும், அந்த ஒளியினைத் தொடர்ந்து கிழக்கிலிருந்து ஞானிகள் தேடி வந்த உன்னத தருணத்தையும் இன்று நாம் காண்போம். பாடலை கேட்போமா? விண்ணடை தீபம் போல விளங்குமின் ஒன்றைக் கண்டு எண்ணரும் உவகை மிக்க இசையுள்ள ஞானிமார்கள் மண்ணின் கான் கீழ்த்திசைக்கு மன்னர்கள் போல வாய்த்தோர் தன்னென விண்மீன் காட்டும் தன்வழி நடந்தே சென்றார். ஒரு வழி அனைவர் சேர்ந்து ஓரிடம் நடந்த காலை எருசலேம் தன்னில் அந்த இளையமே நின்றதாமே. அறிவுள்ள ஞானிமார்கள் அரசன் ஏரோது தன்னை திருவுளம் களங்கம் இன்றி சில சில மொழிகள் கேட்டார். தீதிலா எருசலேமின் சிறப்புரு மன்னா, இந்த யூதர்கள் அரசன் எந்த உருவத்தில் எங்கே தோன்றி ஆதரித்தருள வந்தான்? அவனது இடத்தை சொல்வாய், வேதனை காண வந்தோம், விரைவனில் செல்வோம் என்றார். இயேசு பிறந்த அன்று விண்ணில் ஒரு பிரகாசமான விண்மீன் தோன்றியது. இது சாதாரணமான விண்மீன் அல்ல, உலகை ஆளப்போகும் ஒரு மகா அரசன் பிறந்துவிட்டான் என்பதற்கான விண்ணக சான்று. விண்ணடை தீபம் போல விளங்கும் மீன் ஒன்றைக் கண்டு என்று கவிஞர் தொடங்கும் போது, அந்த விண்மீன் இரண்டு உலகில் ஒளியைத் தரப்போகும் பாலகனை நோக்கிய வழிகாட்டியாக உருவகப்படுத்துகிறது. கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் வானவியலில் சிறந்தவர்கள். அவர்கள் அந்த புதிய விண்மீனை கண்டவுடன் அது ஒரு தெய்வீக குழந்தையின் பிறப்பை அறிவிக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொண்டனர். எண்ணரும் உவகை மிக்க இசையுள்ள ஞானிமார்கள் அந்த விண்மீனை கண்டதும் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது வெறும் அறிவு சார்ந்த தேடல் அல்ல, ஒரு ஆன்மீக தேடல். மண்ணுலகில் பிறந்துள்ள அந்த தெய்வீக மன்னனை காண்பதற்காக அவர்கள் தங்கள் சுகபோகங்களை துறந்து நீண்ட பயணத்தை தொடங்கினர். இந்த பயணம் எளிதானதல்ல. பல காத தூரம், பாலைவனங்கள் மற்றும் மேடு பள்ளங்களை கடந்து அந்த ஒரு விண்மீனை மட்டுமே நம்பிக்கையாக கொண்டு அவர்கள் பயணித்தனர். தன்னென விண்மீன் காட்டும் தன்வழி நடந்தே சென்றார். அவர்கள் பெரிய சாலைகளையோ அல்லது மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களையோ தேடவில்லை, விண்மீன் காட்டிய அந்த ஒற்றை பாதையையே நம்பி சென்றனர். முதலில் அவர்கள் யூதேயாவின் தலைநகரான எருசலேம் நகருக்கு சென்று அங்குள்ள ஏரோது மன்னனை சந்தித்தனர். தீவிலா எருசலேமின் சிறப்புரு மன்னா, இந்த யூதர்கள் அரசன் எந்த உருவத்தில் எங்கே தோன்றி ஆதரித்தருள வந்தான் என்று அவர்கள் கேட்ட கேள்வி ஏரோதின் அதிகாரத்தை உலுக்கியது. ஏரோது மன்னன் இதை கேட்டு அச்சமடைந்தான். தனக்கு போட்டியாக ஒரு அரசன் பிறந்து விட்டானா என்ற பொறாமையும் தீய எண்ணமும் அவனுள் எழுந்தது. ஆனால் ஞானிகள் ஏரோது அரசனின் சதித்திட்டங்களை அறியாமல் அந்த பாலகனை வணங்குவதிலேயே குறியாக இருந்தனர். அவர்கள் ஏரோதியிடம் விடைபெற்று மீண்டும் பயணத்தை தொடங்கினர். எருசலேமை விட்டு அவர்கள் வெளியேறியதும் மறைந்திருந்த அந்த விண்மீன் அவர்களை உற்சாகப்படுத்தியது. அந்த விண்மீன்

மக்களின் காலடியில் விழுந்து வணங்கினர். ஆண்டவர் குமாரன் அவதரித்ததனால் ஆண்டவர் மகிமை அதிகரித்துள்ளது என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் தங்களிடம் இருந்த பொக்கிஷங்களை திறந்து பொன், தூபம் மற்றும் வெள்ளைப்போளம் ஆகியவற்றை அந்த பாலகனுக்கு காணிக்கையாக செலுத்தினர். பொன் என்பது அவர் ஒரு அரசன் என்பதையும், தூபம் என்பது அவர் ஒரு கடவுள் என்பதையும், வெள்ளைப்போளம் என்பது அவர் மனித குலத்திற்காக பாடுபட போகும் ஒரு மனிதன் என்பதையும் அடையாளப்படுத்தின. விண்மீன் காட்டிய வழி அதிகாரத்தை தேடிய வழி அல்ல, அது அமைதியையும் உண்மையையும் தேடிய வழி என்பதை இப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முடிவாக, இந்த விண்மீன் இன்றும் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. எவ்வளவு இருள் சூழ்ந்திருந்தாலும் உண்மையான தேடல் இருந்தால் இறைவனின் ஒளி நம்மை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதுதான் அது. முடிவுரை. அன்பார்ந்தவர்களே, வானத்து விண்மீன் காட்டிய அந்த ஒளியில் மூவேந்தர்கள் இறைவனை கண்டனர். நாமும் நம் வாழ்வில் தோன்றும் நற்பண்புகள் எனும் விண்மீன்களை பின்பற்றி நடந்தால் நம் இதயத்திலும் அந்த பாலகன் அவதரிப்பார். அடுத்த பகுதியில் ஏரோது அரசனின் சதி, எகிப்திற்கு தப்பி செல்லும் அந்த புனித குடும்பத்தின் பயணத்தை நாம் காண்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: செய்திகள்.
1: சான் ஜியோவானி ரொட்டண்டோவில் புனித பியோ அவர்களால் தொடங்கப்பட்ட இத்தாலியின் முக்கிய மருத்துவ நிறுவனமான துன்பம் தணிக்கும் இல்ல அறக்கட்டளையை வழிநடத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஒரு புதிய குழுவை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அமைத்துள்ளார். இந்த மருத்துவமனையின் பராமரிப்பு மற்றும் தொண்டு பணிகளின் நோக்கத்தை மாறாமல் பாதுகாக்கும் அதே வேளையில் அதன் செயல்திறன், வீரியம் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த குழுவிற்கு பொருளாதார செயலகத்தின் அதிபரான மேக்சிமினோ கபாலிரோ லெடோ அவர்கள் தலைமை தாங்குவார். மேலும் திருத்தந்தை ஆட்சி பீடத்தின் சொத்து நிர்வாக அமைப்பின் செயலாளரான பாபியோ காஸ்பெரினி அவர்கள் இதனை ஒருங்கிணைப்பார். இதன் உறுப்பினர்களான பேராயர் பாவ்லோ ருடெல்லி, பேராயர் ஜியார்டானோ பிசினொட்டி மற்றும் பேராயர் ஜியார்ஜியோ ஃபெரோட்டி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதன் தொழில்நுட்ப குழுவிற்கு முனைவர் பெஞ்சமின் எஸ்டிவஸ் டி காமிங்கஸ், முனைவர் ஜினோ குமிரோடா மற்றும் வழக்கறிஞர் அலெக்சாண்ட்ரோ எலா ஒயானா ஆகியோரையும் திருத்தந்தை நியமித்துள்ளார். இந்த முடிவை அறிவிக்கும் திருத்தந்தையின் அதிகாரப்பூர்வ மடலில் தொழில்நுட்பம், சட்டம், பொருளாதாரம் மற்றும் நலவாழ்வு ஆகிய துறைகளில் இன்றுள்ள சவால்களுக்கு தொடர்ச்சியான புதுப்பித்தலும் விவேகமான நிர்வாகமும் தேவை என்று திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த அறக்கட்டளையின் தற்போதைய சூழ்நிலையை ஆய்வு செய்து அதன் பொருளாதாரம், செயல்பாடு மற்றும் நிர்வாக பகுதிகளில் நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை செயல்படுத்துவதற்கான பொறுப்பு இந்த குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
2: காசாவில் துயரப்படும் மக்களுக்கு அனைத்துலக சமூகம் உதவ வேண்டும் என்றும் ஒவ்வொரு மனிதனின் மனித உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறியுள்ளார். மே 26 செவ்வாயன்று திருத்தந்தையின் கோடை விடுமுறை இல்லமான காஸ்தல் கந்தோல்ஃபோவில் இடம்

0: பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, காசாவை நோக்கிச் சென்ற குளோபல் சுமுத் புளோட்டிலா என்ற நிவாரண கப்பல் குழுவைச் சேர்ந்த ஆர்வலர்கள் சிலர் கைகளில் விலங்கிடப்பட்டும் கண்களை கட்டியும் வைக்கப்பட்டதாக வந்த அறிக்கைகளை குறிப்பிட்டுள்ளதுடன் அனைத்து மக்களின் மனித மாண்பையும் உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். காசா மக்களுக்கு மனிதநேய உதவிகள் இன்னும் முழுமையாக சென்றடையாதது குறித்து கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை, அங்கு நீடிக்கும் நெருக்கடி மக்களின் வேதனையை அதிகரிப்பதால் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அவசர உதவிகளை வழங்குவதோடு மட்டுமன்றி காசாவை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளுக்கும் உதவ வேண்டும் என்றும் அவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் வன்முறையினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து எச்சரித்துள்ள திருத்தந்தை, அமைதிக்கான முயற்சிகள் தோற்கும் போது வெறுப்புணர்வே மேலோங்கும் என்றும், மோதல்களுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரே வழி பேச்சுவார்த்தைகளும் கலந்துரையாடல்களும் மட்டுமே என்பதால் அந்த பாதைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். போர்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை, இந்த தொழில்நுட்பமானது முடிவெடுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களை மனித உயிர்களின் மதிப்பில் இருந்து ஒருபோதும் தூரப்படுத்திவிடக் கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார்.
1: மே 27 புதனன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஸ்பெயின் நாட்டின் அரசு தலைவர் பெட்ரோ சான்சஸ் ஃபெரோஸ் காஸ்டஜோன் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு ஃபெரோஸ் காஸ்டஜோன் அவர்கள் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரை சந்தித்து பேசினார். தொடர்ந்து இந்த சந்திப்பின் போது இடம்பெற்ற கலந்துரையாடலில் திருத்தந்தையின் வரவிருக்கும் ஸ்பெயின் நாட்டிற்கான திருத்தூது பயணம் குறித்து இருதரப்பும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின என்றும், இந்த திருத்தூது பயணம் திருப்பிடத்திற்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நிலவும் நல்லுறவின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் இரு தரப்பிலான மரியாதையின் அடிப்படையில் பொது நலனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு உள்ளூர் கத்தோலிக்க திரு அவைக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையேயும், அதேபோல் குடிமை சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கு இடையேயும் பலனளிக்கும் பேச்சுவார்த்தைகளை வளர்க்க வேண்டியதன் அவசியம் உள்ளிட்ட இருதரப்பு பொதுவான நலன் சார்ந்த பல விஷயங்கள் குறித்தும் இச்சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது என்று அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த உரையாடலின் போது அனைத்துலக பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது என்றும், குறிப்பாக உலகெங்கும் நடக்கும் மோதல்களின் தாக்கங்கள், புலம்பெயர்தல், பன்முகத்தன்மையின் முக்கியத்துவம், அனைத்துலக சட்டங்களுக்கு மதிப்பளித்தல் மற்றும் அமைதிக்கான ஆதரவில் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பின் அவசர தேவை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும் அச்செய்தி தொடர்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
0: போர் பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை, மாறாக அவற்றை இன்னும் சிக்கலாக்குகிறது என்றும், மோதல்கள் என்பவை வீடுகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அப்பாவி உயிர்களை அளிப்பதோடு வெறுப்பையும் வேதனையையும் மட்டுமே பல மடங்கு அதிகரிக்கும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 27 புதன்கிழமையன்று இடம்பெற்ற புதன் மறைக்கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, உக்ரைனில் அண்மையில் தீவிரமடைந்துள்ள போர் சூழல் மற்றும் ரஷ்யா நடத்திய புதிய தாக்குதல்களை குறித்தும் கவலை தெரிவித்தார். இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் உட்பட துயரப்படும் அனைவருக்கும் தனது நெருக்கத்தையும் ஆதரவையும் உறுதிப்படுத்திய திருத்தந்தை, போரினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மக்களையும் அமைதியின் அரசியான அன்னை மரியாவின் பாதுகாப்பில் ஒப்படைத்து அமைதி நிலவ அனைவரும் பாடுபட வேண்டும் என மீண்டும் கோரிக்கை விடுத்தார். மேலும் லெபனான் பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் அங்கு நிலவும் சூழல் குறித்து பேசிய திருத்தந்தை, லெபனானில் இருந்து வந்திருந்த திருப்பயணிகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன், அன்னை மரியா எப்போதும் தனது பிள்ளைகளை தாய்மை அன்போடு வழிநடத்தி பாதுகாக்கிறார் என்பதை நம்பிக்கையாளர்களுக்கு நினைவூட்டினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர்

0: நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
1: மே 29, புனித சிரில். செசரியா நாட்டில் வாழ்ந்த கிறிஸ்துவை ஏற்று திருமுழுக்கு பெற்றிருந்த தாயாருக்கும் கிறிஸ்துவத்தினை ஏற்றுக்கொள்ள மறுத்த தந்தைக்கும் கிபி 2 நூற்றாண்டில் மகனாக பிறந்தார் சிரில். தன் அன்னையின் வாயிலாக கிறிஸ்துவினை அறிந்து கொண்ட சிரில் திருமுழுக்கு பெற்று இறைபக்தியோடு வாழ்ந்தார். கிறிஸ்துவினை ஏற்றுக்கொண்டதினால் தன் தந்தையினால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட சிரில் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்ததினால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்ற சிரிலை செசரியா ஆளுநர் கைது செய்து ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்குமாறு கூற, இதனை உறுதியோடு மறுத்த சிரில், நான் மகிழ்ச்சியுடன் வீட்டை விட்டு வந்துவிட்டேன், ஏனென்றால் எனக்கென சிறந்த பரிசு ஒன்று காத்திருக்கிறது என்றார். உரோமை தெய்வத்தினை ஏற்க மறுப்பு தெரிவித்ததால் ஆளுநரால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த சிரில், நான் கிறிஸ்துவை நம்புவதால் தண்டனை அனுபவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சியே என்று கூறினார். சிரிலின் உறுதியினைக் கண்ட ஆளுநர் கோபமுற்று, உன்னை கொல்வதற்கு ஒருபுறம் நெருப்பும் மறுபுறம் வாளும் தயாராக இருக்கிறது என்று கூற, இறப்பினைக் கண்டு எனக்கு பயம் இல்லை, ஏனென்றால் இது எனக்கு மேலான வாழ்வை தர இருக்கிறது என்று மொழிந்தார். ஆண்டவரை அன்பு செய்து இறைபக்தியோடு வாழ்ந்த சிரில் கிபி 251 செசரியாவின் ஆளுநரால் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆண்டவர் இயேசுவினை மறுதலிக்க மறுத்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடிருந்த சிரிலை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித சிரில் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்வில் பல்வேறு துன்பங்கள் வந்தாலும் மனவலிமையோடு எதிர்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்து வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
0: நேர்காணல்.
2: இனிய இதயங்களே, இளையோரும் திரு அவையும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பகுதிகளிலே இளையோரும் திரு அவையும் பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அருட்தந்தை ரோமிற்கு சென்று அந்த இளையோருக்கான யூபிலி ஆண்டினுடைய பயணங்களையும், திருத்தந்தையோடு அவருக்கு இருந்த நெருக்கமான உறவுகளையும், திருத்தந்தையுடைய கருத்துக்களை பற்றியெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நாம் இந்த பகுதியிலே 3 இளைஞர்களுக்கு திருத்தந்தையோடு பேசுவதற்கான, உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதை பற்றிய தகவல்களையும் இன்னும் பல்வேறு விதமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், கருத்தியலில் இணைவோம். வணக்கம் ஃபாதர்.
3: வணக்கம் சிஸ்டர்.
2: மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடந்த பகிர் வந்து மிக அற்புதமாக இருந்தது. நிறைய கருத்துக்களை நானே தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நானே அந்த இளையோர் மாநாட்டில் பங்கு பெற்ற ஒரு உணர்வு என்னுள்ளும் இருக்கிறது. ஸோ அதற்காக உங்களுக்கு மிக்க நன்றி. நம்முடைய திருத்தந்தையை சந்திப்பதற்கு 3 நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பிள்ளைகள் திருத்தந்தையோடு மிக நெருக்கமாக நேரில் அமர்ந்து தங்களுடைய வாழ்வில் சந்திக்கிற பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம், அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்தும் கேள்வி கேட்பதற்கும் அதிலிருந்து கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக இந்த வத்திக்கான் செய்திகளிலேயும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதை பற்றி அறிந்து கொள்ள மிக ஆவலாயிருக்கிறோம். ஏனென்றால் கேள்விகள் மட்டும்தான் எங்களுக்கு தெரிந்ததை ஒழிய அவர் சொன்ன பதில்கள், அதை பிள்ளைகள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் போன்ற பல்வேறு கருத்துக்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஃபாதர். அதை பற்றி சிறிய தகவல்களை தந்தால் நலமாக இருக்கும்.
3: சிஸ்டர், நீங்கள் தொடங்கின போது சொன்னது போல் நான் போயிட்டு வந்தப்புறம் நிறைய பேர் என்னுடைய ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் திடீர்னு சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் கூட ரூமில் வந்தோம் அப்படின்னு. நான் உங்களை பார்க்கவே இல்லையே, இல்லை உங்கள் ஸ்டேட்டஸ் வழியாக நாங்கள் வந்தோம் அப்படின்னா தேவர் ட்ராவலிங். நாங்கள் எவ்ரி என்னுடைய பழக்கம் என்னென்னா நான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பேன். ஏன்னா பீப்புள் ஆல்சோ வில் சி தட். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சில விஷயங்கள் தெரியாது, நான்கு ஆலயங்கள் இருக்கிறது தெரியாது, இது மாதிரி இருக்கிறது. அப்புறம் நம்ம போப்ப பார்த்தது அப்போல்லாம் தேவர் வெரி ஹாப்பி, தேவர் ட்ராவலிங் வித் மீ ஆஸ் யூ சேட். அடுத்ததாக அந்த அனுபவங்கள்லாம் போக, இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த திருவிழிப்பு விஜில் சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து அப்படியே அந்த இடம் ஃபுல்லாகவே மக்கள் தான், நம்ம இளைஞர்கள் இளம் பெண்கள் தான் அப்படியே இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு மணி நேரம் நற்கரணை வைத்த பிறகுதான் இந்த மூன்று முக்கியமான கேள்விகளை இளைஞர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்போனா அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை திருத்தந்தையோடு கேட்கிறார்கள். கேட்டு திருத்தந்தை என்ன பதில் சொல்லப்போகிறார் அவங்களுக்கு. எல்லாருக்கும் நிறைய பதில் தெரிந்தாலும் திருத்தந்தை ஆஸ் அ ரெப்ரசன்டேட் ஆஃப் காட் வாட் இஸ் சேஸ், அது ரொம்ப முக்கியமான ஒரு. அப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கேட்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சி நவ் வி கெட் மோர் ஃப்ரெண்ட்ஸ் இன் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மீடியா. அவங்க நல்ல ஒரு கேள்வி அது, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தோம் வி ஃபீல் லோன்லினஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தான் சொல்லுவாங்களே, நம்ம வந்து கையில் இருக்கிறவங்க நம்ம தூர இது தொலைபேசி நம்முடைய செல்ஃபோன் என்ன அப்படின்னா, அருகாமையில் இருப்பவரை தூரமாகவும் தூரமாக இருப்பவரை அருகாமையிலமாக்குகிறது தான் செல்ஃபோன் சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து அந்த கேள்வியாக கேட்டாங்க. அப்போ அப்படின்னா என்ன, நாங்கள் எவ்வளோ பேர் இருந்தோம் ஐ ஃபீல் லோன்லி. இப்போ திருத்தந்தை என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், எஸ் யுவர் ரைட் வாட் யூஆர் டெல்லிங், பிகாஸ் டெக்னாலஜி இஸ் க்ரோயிங். இப்போ டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுது, அந்த உறவை வந்து முறிக்குது. ஸோ தே ஆர் ஹிண்ட்ரன்ஸ், இந்த டெக்னாலஜி வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆயிடுது. அப்போ இந்த ஹிண்ட்ரன்ஸை நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், திருத்தந்தை அழகாக சொல்கிறார், சி தி லென்ஸ் ஆஃப் த கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய நீ இருக்கிற சூழ்நிலை அந்த கலாச்சாரத்தினுடைய வடிவில் நீங்கள் அதை பாருங்கள். அப்போ ஒவ்வொரு கலாச்சாரமும் வேறு வேறு விதமாக இருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு சில நேரங்களில் உங்கள் கலாச்சாரத்தில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் அதை நீங்கள் ஆய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, சூசிங் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டிஃபிகல்ட். அப்போ என்னென்னா, சம்டைம்ஸ் தே பி ஃபேக், உன்னை ஏமாற்றவர்களாக இருக்க. இப்போ அந்த பயத்தில் தான் நீ லோன்லி ஆகிற, ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, இவங்களை நம்புறதா நம்பலே. அப்போ சொல்கிறாரு, நம்பிக்கை, யூ ஆல்வேஸ் பிலீவ் இன் கிரைஸ்ட் ஃபஸ்ட், அதுதான் மெயின். அப்போ நம்ம வந்து அழகாக இப்போ அடுத்தடுத்த பாயிண்டில் நீங்கள் அடுத்தடுத்த கேள்விகளை போகும்போது சொல்லுவோம். அவர் சொன்ன மெயின் என்னென்னா, டோன்ட் பி அ கிவர், டோன்ட் பி அ ரிசீவர், பி அ கிவர். நானுமே என்னுடைய பெரிய ஒரு மாற்றம் என்னென்னா, நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு தனிமை வரும், லோன்லி வரும். யூ பிகம் என்னடா எனக்கு இவன் கொடுக்கலையா அவன் கொடுக்கலையா அவன் என்ன ஏமாத்திட்டானே. நீங்கள் கொடுப்பவர்களாக மாறிவிட்டீர்கள் என்றால் யூ லைக் ஜீசஸ். இதை தான் திருத்தந்தை அழகாக சொல்கிறார். ஸோ யூ யுனைட் வித் கிரைஸ்ட் அண்டு கிரைஸ்டை நீங்கள் ஃப்ரெண்டாக்குங்க, அதுலேருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு உண்மையானவர்கள் வருவாங்க. ஒரு புத்தகத்தில் படித்தா, எவ்ரிபடி ஹேஸ் எ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இஃப் யூ ஆர் பாசிட்டிவ் யூ அட்ராக்ட் பாசிட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் நெகட்டிவ் பீப்புள். அப்போ இப்படி தான் நம்ம பார்க்கணும், எல்லோரையுமே நம்ம ஒரு நம்பிக்கையாக பார்க்கணும் அப்படின்றது அந்த முதல் கேள்விக்கு அழகாக திருத்தந்தை பதில் சொன்னார். யூத் ஆல்சோ பி ஹாப்பி. இரண்டாவது கேள்வி என்னென்னா, இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி சூஸ் பண்ணுறது? ஸோ வி ஆர் ஆல்வேஸ் பெர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் சூஸிங். அப்படின்னா அப்போது எதை நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் சூஸ் பண்ணது, ஹவு டு சூஸ் திங்ஸு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது, நாங்கள் ஃப்யூச்சரை பற்றி எங்களுக்கு பயமாக இருக்குது, இப்படி சூஸ் பண்ணால் நாங்கள் இப்படி ஆகிடுவோமோ, அப்படி சூஸ் பண்ணால் நாங்கள் அந்த மாதிரி ஆகிடுவோமோ அப்படின்னு நாங்கள் இந்த மாதிரியான கலக்கத்திலேயே பல நேரங்களில் நாங்கள் விட்டுறோம். அப்போ இதுக்கு நாங்கள் எப்படியான, அப்போ இங்கே தான் வந்து அவர் ஒரு அகஸ்டினர் துறவின்ற சொல்கிறாரு, ஈவன் வென் சென்ட் அகஸ்டின் வாஸ் தேர், தேர் வேர்ஸ் நோ டெக்னாலஜி, தேர் வேர் நோ பெரிய ஒரு படைப்புகள்லாம் இல்லை, என்னென்ன நடக்க போகுதுன்றது தெரில, அந்த மாதிரிலாம் இல்லாத சமயத்திலேயே வேர் அகஸ்டின் ஏபிள் டு சூஸ் ரைட் திங்ஸ்.
2: ஓகே,
3: அதுதான் ரொம்ப எனக்கும் அகஸ்டினர் ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயத்துக்காக. அவர் சொல்லுவார், காட் ஹஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம், ஃப்ரீடம் டு சூஸ் குட், டு சூஸ் குட் ஆல்வேஸ். அப்படின்னா கடவுள் நமக்கும் சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார், அந்த சுதந்திரம் எதற்காக கொடுத்துருக்கிறார், தேர்ந்தெடுப்பதற்காக கொடுத்துருக்கிறார். எதை தேர்ந்தெடுப்பதற்காக, நன்மை எப்பொழுது தேர்ந்தெடுக்கணும், எப்பொழுதுமே நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த தெளிவு இருந்தால் அப்போ அதை தான் சொல்கிறாரு. அப்போ சூஸிங்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை. அப்போனா அப்போ இது அகஸ்டினர் சொல்வது போல, மை சோல் இஸ் ரெஸ்ட்லெஸ் லார்ட் அன்லெஸ் இட் ரெஸ்ட் இன் யூ. இப்போ நம்ம சோலை வந்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்பொழுது, இப்போ அதுதான் நம்ம வந்து தெளிவு இருக்கும். நம்ம கொடுப்பதை பழக்கமாக்கி கொண்டிங்கன்னா மிக அற்புதமாக நம்முடைய வாழ்வு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் அப்படின்றது தான் இந்த இரண்டாவது கேள்வி. அப்போ சூஸிங் அப்படின்றத விட டிசர்னிங் சொல்ல வர்றாரு. அப்படின்னா நீங்கள் தேர்ந்து தெளிதல், அப்போ ஒன்று இப்போ பார்க்குற அதை மீட் பண்ணுற, அடுத்தது நம்ம சொல்லணும். அப்போ ஆல்வேஸ் த்ரூ ஜீசஸ். இப்போ இயேசுவை நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும். இப்போ மார்த்தா மரியா இருக்கிறாங்க, மரியா வந்து சரியான முறையில் இயேசுவை கண்டுபிடிக்கிறாங்க. மார்த்தா பெர்ப்ளெக்ஸ்ட், ஏன்னா ஷீ இஸ் டூயிங் மெனி அதர் திங்ஸ் நாட் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். இப்போ இதில் தான் நம்மளுடைய தெளிவு இருக்கணும். அப்போ கடவுளை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா எவ்ரி திங் வில் பீன். அப்போ யூ சூசிங் ஆல்சோ பி த பெஸ்ட் பிகாஸ் காட் இஸ் வித் யூ ஆல்வேஸ் தட் ஹோப் இன் யூ. இதை தான் அவர் விளக்கமாக அந்த ரெண்டாவது கேள்விக்கு பதிலாக சொல்கிறாரு. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ தான் கடவுளுக்கு வந்துடுறாங்க, இப்போ வேர்ல்டுலேருந்து கடவுளுக்கு வராங்க. என்ன சொன்னாங்க, ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் ரிசன் கிரைஸ்ட், எப்படி உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வந்து சந்திக்கிறது, அவரை எப்படி நாங்கள் வந்து அனுபவமாக பார்க்கறது. அப் இங்கே தான் திருத்தந்தை என்ன சொல்கிறாரு, இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் டிஃபிகல்ட் பட் இட் இஸ் ஈஸி டு See Jesus in everybody. உன் பக்கத்தில் இருக்கிறவனை நீ இயேசுவா பார், நீ வேங்கையோ ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்படாத. அண்ட் தென் wherever the hope is there, wherever the good is there, there isn't crisis there. கிரைசிஸ் தேர். அதை தான் அவர் சொல்கிறார், wherever the hope is there, wherever the good is there, wherever you do good. நீ வந்து நீ செய்கிற நன்மையிலையும் இயேசு இருக்கிறாரு, நீ பார்க்குற நன்மையிலையும் இயேசு இருக்கிறாரு. ஸோ எவ்ரி டைம் யூ சி குட், தெர் இஸ் அ ரீசன் கிரைஸ்ட், தெர் இஸ் அ விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது தான் மிக அற்புதமாக சொல்கிறார். அப்புறம் தான் அது ஒரு குட் சமாரிட்டனுடைய அந்த ஓமை மாதிரி, யூ சி ஜீசஸ் இன் டேம் லெட் டேம் ஆல்சோ சி ஜீசஸ் இன் யூ. ஸோ திஸ் இஸ் கிரக்ஸ் ஆஃப் தட் த்ரீ க்வெஷ்சன்ஸ். அவர் ஆன்சர் பண்ண, அவர் சொல்லும் போதோ கேட்கும் போதோ எங்களுக்கு புரியாது, ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் அவங்கவுங்க லாங்குவேஜில் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் தென் வி ஸ்டடிட் அபவுட் த திங், அதனால் அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது.
2: தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் இணைவோம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அருட்சகோதரி பிரைடா. நன்றி, வணக்கம்.
0: செய்திகள்.
4: அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வணக்க மாதத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் May 30 சனிக்கிழமை அன்று மாலை 7 மணிக்கு வத்திக்கான் தோட்டத்தில் உள்ள லூர்தன்னை குகையில் நடைபெறும் புனித ஜபமாலை வழிபாட்டிற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தலைமை தாங்குவார். தனது திருத்தந்தை பணிக்காலம் தொடங்கியதிலிருந்தே உலக அமைதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் திருத்தந்தை போர் மற்றும் வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இடைவிடாது ஜெபிக்குமாறு நம்பிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறார். இந்த ஜபமாலை வழிபாட்டில் உலகெங்கிலும் உள்ள மக்களும் அன்னை மரியாள் திருத்தலங்களும் ஆன்மீக ரீதியாக ஒன்றிணையுமாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைன், பிலிப்பைன்ஸ், போர்ச்சுகல், போஸ்னியா மற்றும் ஹர்சகோவினா, பிரான்ஸ், லெபனான் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளில் உள்ள பல முக்கிய திருத்தலங்கள் இந்த கூட்டு வழிபாட்டில் தங்களின் பங்கேற்பை ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த வழிபாட்டின் போது திருத்தந்தை அவர்கள் ஜபமாலையின் மகிழ்ச்சி நிறை மறை உண்மைகளை தியானித்து ஜெபிப்பார். ஜபமாலையின் ஒவ்வொரு 10 மணிகளும் போர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு துயர படுபவர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்படும். போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்குவார்கள். மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மனிதாபிமான உதவி செய்பவர்கள், சிறை கைதிகள் மற்றும் அவமதிப்புகளை எதிர்கொள்பவர்கள் ஆகியோருக்காகவும், இறுதியாக போர் முடிவுக்கு வந்து உலகம் முழுவதும் நிலையான அமைதி நிலவ வேண்டும் என்ற நோக்கங்களுக்காகவும் இந்த ஜபமாலையில் இறைவேண்டல்கள் ஏறெடுக்கப்படும். ரோம் நகரில் கூடியிருக்கும் திருப்பயணிகளும் நம்பிக்கையாளர்களும் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெரிய திரைகள் வழியாக இந்த ஜபமாலை வழிபாட்டில் பங்கேற்கலாம். இந்த ஆன்மீக முயற்சியை நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பீடத்துறை ஏற்பாடு செய்துள்ளது.
5: கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை குறைவதையோ அல்லது சமூக மாற்றங்களையோ கண்டு சோர்வடையாமல் இயேசுவின் பார்வையில் உலகை பார்ப்பதே திரு அவையின் முதல் கடமை என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். May 28 வியாழனன்று இடம்பெற்ற இத்தாலிய ஆயர் பேரவையின் 82வது பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இத்தாலிய ஆயர்கள் தங்களின் நற்செய்தி பணியை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்றும் திரு அவை வாழ்வின் மையமாக நற்செய்தியை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் அவர்களை கேட்டுக்கொண்டார். தனிமை, பிளவுகள் மற்றும் நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் உள்ள சிரமங்கள் என இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் சவால்களை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, இயேசு கிறிஸ்து உலகை ஒரு பிரச்சனையாக பார்க்கவில்லை, மாறாக இறைவனின் வயலில் வேலை செய்ய உழைப்பாளர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு மாபெரும் அறுவடையாகவே பார்க்கிறார் என்று ஆயர்களுக்கு நினைவூட்டினார். மேலும் விசுவாச வாழ்வின் தொடக்க பயிற்சி என்பது திருவருட்சாதனங்களை பெறுவதற்கான வெறும் ஏற்பாடு மட்டுமல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பயணம் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை மேலும், திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவோடும் திரு அவையோடும் கொண்டுள்ள பிணைப்பில் உருவானது என்றும், அது நமது வாழ்வை உருமாற்றும் ஒரு வாழும் உண்மை என்பதை மக்கள் கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜெபம், இறைவார்த்தை, நற்கருணை ஆகியவற்றோடு ஏழைகள், குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களை அன்போடு அரவணைக்கும் சமூகங்களில்தான் நம்பிக்கை வளரும் என்று மொழிந்த திருத்தந்தை, திரு அவை எப்போதும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும் நற்செய்தி பணியில் ஆர்வமாக இருக்கவும் ஆயர்கள் ஆழமாக செவிமடுக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார்.
4: May 27 புதன்கிழமை அன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது, கடுமையான வெப்பத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வயது முதிர்ந்த அருள் பணியாளர் ஒருவருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தாமே சென்று உதவியது நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது. தெற்கு இத்தாலியின் புக்லியா பகுதியில் உள்ள மார்டினா பிராங்காவைச் சேர்ந்த அருள்பணி டியேகோ செமராடோ அவர்கள் தனது சகோதரரான அருள்பணி பிராங்கோ செமராடோவின் குருத்து அருள்பொழிவின் 60வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அவருடன் ரோம் நகருக்கு வந்திருந்தார். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரையின் முடிவில் திருத்தந்தையை சந்திக்க சென்றபோது ஏற்கனவே வெயிலில் ஏறத்தாழ 3 மணி நேரம் நின்றிருந்த அருள்பணி டியேகோ திடீரென மயங்கி விழுந்தார். இதனை கண்ட திருத்தந்தை அவர்கள் உடனடியாக மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று அந்த அருள்பணியாளருக்கு அருகில் முழங்காலிட்டு அவருக்கு உதவி செய்த நிகழ்வு அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அருள்பணி டியேகோ கடந்த 1970 புனித பேதுரு பெருங்கோவிலில் திருத்தந்தை 6 பவுல் அவர்களால் அருள்பணியாளராக அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
5: August 22 சனிக்கிழமை காலையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சான் மரினோ குடியரசுக்கு வருகை தர உள்ளதாக திருத்தந்தையின் இல்லப்பணியகம் தெரிவித்துள்ளது. May 28 வியாழனன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தையின் இல்லப்பணியகம், அடுத்த சில மாதங்களில் திருத்தந்தை அவர்கள் இத்தாலி முழுவதும் ஒரு நாள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள உள்ளார் என்றும், இதன் ஒரு பகுதியாக August 22 சனிக்கிழமை அன்று வடக்கு இத்தாலியின் எமிலியா ரோமானா மாநிலத்தில் உள்ள ரிமினி நகருக்கு சென்று அங்கு நடைபெறவிருக்கும் மக்களிடையேயான நட்புறவு மாநாட்டில் 47வது பதிப்பில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி திருத்தந்தை காலையில் சான் மரினோவிற்கும் மதியத்திற்கு மேல் ரிமினி நகருக்கும் பயணம் மேற்கொள்வார் என்றும், சான் மரினோவின் முன்னாள் நாட்டு தலைவர்களான மேட்டியோ ரோசி, லோரென்சோ புக்லி ஆகியோரின் அழைப்பை ஏற்றே அவர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் என்றும் திருத்தந்தையின் இல்லப்பணியகம் தெரிவித்துள்ளது.
4: அண்மையில் வெளியான மாண்புமிகு மனிதநேயம் எனும் திருத்தூது மடலின் வாயிலாக கத்தோலிக்க சமூக கோட்பாடுகளை விருப்பத்திற்குரிய வழிகாட்டுதல்களாக கருதாமல் அத்தியாவசிய திரு அவையின் போதனையாக முன்வைத்ததற்காக திருத்தந்தையை கர்தினால் பிளேஸ் குபிச் அவர்கள் பாராட்டியுள்ளார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு கூறியுள்ள சிக்காகோவின் பேராயரான கர்தினால் பிளேஸ் குபிச் அவர்கள், செயற்கை நுண்ணறிவு காலத்தில் மனித மாண்பை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் முதல் திருத்தூது மடலான மாண்புமிகு மனிதநேயம் பற்றி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட போது தனது பாராட்டை தெரிவித்துள்ளார். இந்த ஆவணம் மனித குலத்தை புனித எருசலேமை கட்டியெழுப்புவதற்கோ அல்லது மற்றொரு பாபெல் கோபுரத்தை உருவாக்குவதற்கோ இடையிலான சவால் மிகுந்த தேர்வுக்கு அழைக்கிறது என்று கர்தினால் குபிச் அவர்கள் கூறியுள்ளார். புதிய எருசலேம் என்பது கடவுளை மையமாக கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும், பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளும் மற்றும் உறவுகளை புதுப்பிக்கும் சமூகத்தை அடையாளப்படுத்துகிறது என்று எடுத்துக்காட்டிய கர்தினால் குபிச் அவர்கள், இதற்கு மாறாக பாபெல் கோபுரம் என்பது செருக்கும் சுயநலமும் நிறைந்த மற்றும் தகவல் தொடர்பும் புரிதலும் சிதைந்து போக வாய்ப்புள்ள உலகத்தை பிரதிபலிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: மே 29, புனித சிரில். செசரியா நாட்டில் வாழ்ந்த கிறிஸ்துவை ஏற்று திருமுழுக்கு பெற்றிருந்த தாயாருக்கும் கிறிஸ்துவத்தினை ஏற்றுக்கொள்ள மறுத்த தந்தைக்கும் கிபி 2 நூற்றாண்டில் மகனாக பிறந்தார் சிரில். தன் அன்னையின் வாயிலாக கிறிஸ்துவினை அறிந்து கொண்ட சிரில் திருமுழுக்கு பெற்று இறைபக்தியோடு வாழ்ந்தார். கிறிஸ்துவினை ஏற்றுக்கொண்டதினால் தன் தந்தையினால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட சிரில் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்ததினால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்ற சிரிலை செசரியா ஆளுநர் கைது செய்து ஆண்டவர் இயேசுவை மறுதலிக்குமாறு கூற இதனை உறுதியோடு மறுத்த சிரில், நான் மகிழ்ச்சியுடன் வீட்டை விட்டு வந்துவிட்டேன், ஏனென்றால் எனக்கென சிறந்த பரிசு ஒன்று காத்திருக்கிறது என்றார். உரோமை தெய்வத்தினை ஏற்க மறுப்பு தெரிவித்ததால் ஆளுநரால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த சிரில், நான் கிறிஸ்துவை நம்புவதால் தண்டனை அனுபவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சியே என்று கூறினார். சிரிலின் உறுதியினை கண்ட ஆளுநர் கோபமுற்று, உன்னை கொல்வதற்கு ஒருபுறம் நெருப்பும் மறுபுறம் வாளும் தயாராக இருக்கிறது என்று கூற, இறப்பினைக் கண்டு எனக்கு பயம் இல்லை, ஏனென்றால் இது எனக்கு மேலான வாழ்வை தர இருக்கிறது என்று மொழிந்தார். ஆண்டவரை அன்பு செய்து இறைபக்தியோடு வாழ்ந்த சிரில் கிபி 251 செசரியாவின் ஆளுநரால் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆண்டவர் இயேசுவினை மறுதலிக்க மறுத்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியோடிருந்த சிரிலை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித சிரில் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்வில் பல்வேறு துன்பங்கள் வந்தாலும் மனவலிமையோடு எதிர்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்து வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
1: நேர்காணல்.
3: இனிய இதயங்களே, இளையோரும் திரு அவையும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பகுதிகளிலே இளையோரும் திரு அவையும் பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அருட்தந்தை ரோமிற்கு சென்று அந்த இளையோருக்கான யூபிலி ஆண்டினுடைய பயணங்களையும் திருத்தந்தையோடு அவருக்கு இருந்த நெருக்கமான உறவுகளையும் திருத்தந்தையுடைய கருத்துக்களை பற்றியெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நாம் இந்த பகுதியிலே 3 இளைஞர்களுக்கு திருத்தந்தையோடு பேசுவதற்கான உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதை பற்றிய தகவல்களையும் இன்னும் பல்வேறு விதமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், கருத்தியலில் இணைவோம். வணக்கம் ஃபாதர்.
4: வணக்கம் சிஸ்டர்.
3: மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடந்த பகிர் வந்து மிக அற்புதமாக இருந்தது. நிறைய கருத்துக்களை நானே தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நானே அந்த இளையோர் மாநாட்டில் பங்கு பெற்ற ஒரு உணர்வு என்னுள்ளும் இருக்கிறது. ஸோ அதற்காக உங்களுக்கு மிக்க நன்றி. நம்முடைய திருத்தந்தையை சந்திப்பதற்கு 3 நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பிள்ளைகள் திருத்தந்தையோடு மிக நெருக்கமாக நேரில் அமர்ந்து தங்களுடைய வாழ்வில் சந்திக்கிற பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம், அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்தும் கேள்வி கேட்பதற்கும் அதிலிருந்து கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் குறிப்பாக இந்த வத்திக்கான் செய்திகளிலேயும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதை பற்றி அறிந்து கொள்ள மிக ஆவலாக இருக்கிறோம். ஏனென்றால் கேள்விகள் மட்டும்தான் எங்களுக்கு தெரிந்ததை ஒழிய அவர் சொன்ன பதில்கள், அதை பிள்ளைகள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் போன்ற பல்வேறு கருத்துக்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஃபாதர், அதை பற்றி சிறிய தகவல்களை தந்தால் நலமாக இருக்கும்.
4: சிஸ்டர், நீங்கள் தொடங்கின போது சொன்னது போல் நான் போயிட்டு வந்த அப்புறம் நிறைய பேர் என்னுடைய ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணாங்க. அப்போ நிறைய பேர் திடீர்னு சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் கூட ரூமில் வந்தோம் அப்படின்னு. நான் உங்களை பார்க்கவே இல்லையே, இல்லை உங்கள் ஸ்டேட்டஸ் வழியாக நாங்கள் வந்தோம் அப்படின்னா தேவை ட்ராவலிங். நாங்கள் எவ்ரி என்னுடைய பழக்கம் என்னென்னா, நான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பேன். ஏன்னா பீப்புள் ஆல்சோ வில் சி தட். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சில விஷயங்கள் தெரியாது, நான்கு ஆலயங்கள் இருக்கிறது தெரியாது, இது மாதிரி இருக்காது. அப்புறம் நம்ம போப்ப பார்த்தது அப்போல்லாம் தேவர் வெரி ஹாப்பி, தேவர் ட்ராவலிங் வித் மீ ஆஸ் யூ சேட். அடுத்ததாக அந்த அனுபவங்கள்லாம் போக, இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த திருவிழிப்பு விஜில் சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து அப்படியே அந்த இடம் ஃபுல்லாகவே மக்கள் தான், நம்ம இளைஞர்கள் இளம் பெண்கள் தான் அப்படியே இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த ஒரு மணி நேரம் நற்கரணை வைத்த பிறகுதான் இந்த மூன்று முக்கியமான கேள்விகளை இளைஞர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்பனா அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை திருத்தந்தையோடு கேட்கிறார்கள். கேட்டு திருத்தந்தை என்ன பதில் சொல்ல போகிறார் அவங்களுக்கு, எல்லாருக்கும் நிறைய பதில் தெரிந்தாலும் திருத்தந்தை ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் வாட் இஸ் சேஸ், அது ரொம்ப முக்கியமான ஒரு. அப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கேட்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சி நவ் வி கெட் மோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மீடியா. அவங்க நல்ல ஒரு கேள்வி அது, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தோம் வி ஃபீல் லோன்லினஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தான் சொல்லுவாங்களே, நம்ம வந்து கையில் இருக்கிறவங்க நம்ம தூர இது தொலைபே இது நம்முடைய செல்ஃபோன் என்ன அப்படின்னா, அருகாமையில் இருப்பவரை தூரமாகவும் தூரமாக இருப்பவரை அருகாமையிலமாக்குகிறது தான் செல்ஃபோன் சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து அந்த கேள்வியாக கேட்டாங்க. அப்போ அப்படின்னா என்ன, நாங்கள் எவ்வளோ பேர் இருந்தோம் ஐ ஃபீல் லோன்லி. இப்போ திருத்தந்தை என்ன சொல்ல அப்படின்னு சொன்னால், எஸ் யுவர் ரைட் வாட் யூஆர் டெல்லிங், பிகாஸ் டெக்னாலஜி இஸ் க்ரோயிங். இப்போ டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுது, அந்த உறவை வந்து முறிக்குது. ஸோ தே ஆர் ஹிண்ட்ரன்ஸ், இந்த டெக்னாலஜி வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆகிடுது. அப்போ இந்த ஹிண்ட்ரன்ஸை நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், திருத்தந்தை அழகாக சொல்கிறார், சி தி லென்ஸ் ஆஃப் த கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய நீ இருக்கிற சூழ்நிலை அந்த கலாச்சாரத்தினுடைய வடிவில் நீங்கள் அதை பாருங்கள். அப்போ ஒவ்வொரு கலாச்சாரமும் வேறு வேறு விதமாக இருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு சில நேரங்களில் உங்கள் கலாச்சாரத்தில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் அதை நீங்கள் ஆய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, சூசிங் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டிஃபிகல்ட். அப்போ என்னென்னா, சம்டைம்ஸ் தே பி ஃபேக், உன்னை ஏமாற்றவர்களாக இருக்கு. இப்போ அந்த பயத்தில் தான் நீ லோன்லி ஆகிற, ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, இவங்களை நம்புறதா நம்பலையே. அப்போ சொல்கிறாரு, நம்பிக்கை, யூ ஆல்வேஸ் பிலீவ் இன் கிரைஸ்ட் ஃபஸ்ட், அதுதான் மெயின். அப்போ நம்ம வந்து அழகாக இப்போ அடுத்தடுத்த பாயிண்டில் நீங்கள் அடுத்தடுத்த கேள்விகளை போகும்போது சொல்லுவோம். அவர் சொன்ன மெயின் என்னென்னா, டோன்ட் பி அ கிவர், டோன்ட் பி அ ரிசீவர், பி அ கிவர். நானுமே என்னுடைய பெரிய ஒரு மாற்றம் என்னென்னா, நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு தனிமை வரும், லோன்லி வரும். யூ பிகம் என்னடா எனக்கு இவன் கொடுக்கலையா அவன் கொடுக்கலையா இவன் ஏமாற்றிட்டானே. நீங்கள் கொடுப்பவர்களாக மாறிவிட்டீர்கள் என்றால் யூ லைக் ஜீசஸ். இதை தான் திருத்தந்தை அழகாக சொல்கிறார். ஸோ யூ யுனைட் வித் கிரைஸ்ட் அண்டு கிரைஸ்டை நீங்கள் ஃப்ரெண்டாக்குங்க. அதுலேருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு உண்மையானவர்கள் வருவாங்க. ஒரு புத்தகத்தில் படித்த, எவ்ரிபடி ஹேஸ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இஃப் யூ ஆர் பாசிட்டிவ் யூ அட்ராக்ட் பாசிட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் நெகட்டிவ் பீப்புள். அப்போ இப்படி தான் நம்ம பார்க்கணும், எல்லாரையுமே நம்ம ஒரு நம்பிக்கையாக பார்க்கணும் அப்படின்றது தான் அந்த முதல் கேள்விக்கு அழகாக திருத்தந்தை பதில் சொன்னார். யூத் ஆல்சோ பி ஹாப்பி. இரண்டாவது கேள்வி என்னென்னா, இந்த நேரத்தில் நாங்கள் எப்படி சூஸ் பண்ணுறது? ஸோ வி ஆர் ஆல்வேஸ் பெர்ப்ளெக்ஸ்டு அண்டு கன்ஃபியூஸ்டு அபவுட் சூஸிங். அப்படின்னா அப்போது எதை நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் சூஸ் பண்ணது, ஹவு டு சூஸ் திங்ஸு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது, நாங்கள் ஃப்யூச்சரை பற்றி எங்களுக்கு பயமாக இருக்குது, இப்படி சூஸ் பண்ண நாங்கள் இப்படி ஆகிடுவோமோ, அப்படி சூஸ் பண்ண நாங்கள் அந்த மாதிரி ஆகிடுவோமோ அப்படின்னு நாங்கள் இந்த மாதிரியான கலக்கத்திலே பல நேரங்களில் நாங்கள் விட்டுறோம். அப்போ இதுக்கு நாங்கள் எப்படியான, அப்போ இங்கே தான் வந்து அவர் ஒரு அகஸ்டினர் துறவின்ற சொல்கிறாரு, ஈவன் வென் சென்ட் அகஸ்டின் வாஸ் தேர் தேர் வேஸ் நோ டெக்னாலஜி. தேர் வேர் நோ பெரிய ஒரு படைப்புகளாக இல்லை, என்னென்ன நடக்க போகுதுன்றது தெரில, அந்த மாதிரிலாம் இல்லாத சமயத்திலேயே வேர் அகஸ்டின் ஏபிள் டு சூஸ் ரைட் திங்ஸ்.
3: ஓகே,
4: அதுதான் ரொம்ப எனக்கும் அகஸ்டினர் ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயத்துக்காக. அவர் சொல்லுவார், காட் ஹஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம், ஃப்ரீடம் டு சூஸ் குட், டு சூஸ் குட் ஆல்வேஸ். அப்படின்னா கடவுள் நமக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரம் எதற்காக கொடுத்திருக்கிறார்? தேர்ந்தெடுப்பதற்காக கொடுத்திருக்கிறார். எதை தேர்ந்தெடுப்பதற்காக? நன்மை. எப்பொழுது தேர்ந்தெடுக்கணும்? எப்பொழுதுமே நன்மை தேர்ந்தெடுக்கணும். இந்த தெளிவு இருந்தால் அப்ப அதை தான் சொல்றாரு. அப்ப சூசிங்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை. அப்படின்னா அப்போ இது அகஸ்டினா சொல்வது போல, மை சோல் இஸ் ரெஸ்ட்லெஸ் லார்ட் அன்லெஸ் இட் ரெஸ்ட் இன் யூ. இப்போ நம்ம சோலை வந்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, இப்போ அதுதான் நம்ம வந்து தெளிவு இருக்கு. நம்ம கொடுப்பதை பழக்கமாக்கி கொண்டீங்கன்னா மிக அற்புதமாக நம்முடைய வாழ்வு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் அப்படின்றது தான் இந்த இரண்டாவது கேள்வி. அப்போ சூசிங் அப்படின்றத விட டிசர்னிங் சொல்ல வர்றாரு. அப்படின்னா நீங்கள் தேர்ந்து தெளிதல். அப்போ ஒன்று இப்போ பார்க்குற, அதை மீட் பண்ணுற, அடுத்தது நம்ம சொல்லணும். அப்போ ஆல்வேஸ் த்ரூ ஜீசஸ். இப்போ இயேசுவை நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும். இப்போ மார்த்தா மரியா இருக்கிறாங்க, மரியா வந்து சரியான முறையில் இயேசுவை கண்டுபிடிக்கிறாங்க. மார்த்தா பெர்ப்ளெக்ஸ்ட், ஏன்னா ஷீ இஸ் டூயிங் மெனி அதர் திங்ஸ் நாட் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். இப்போ இதில் தான் நம்மளுடைய தெளிவு இருக்கணும். கடவுளை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா எவ்ரி திங் வில் பி இன். அப்போ யூ சூசிங் ஆல்சோ பி த பெஸ்ட் பிகாஸ் காட் இஸ் வித் யூ ஆல்வேஸ், தேட் ஹோப் இன் யூ. இதை தான் அவர் விளக்கமாக அந்த ரெண்டாவது கேள்விக்கு பதிலாக சொல்கிறார். மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ தான் கடவுளுக்கு வந்துடுறாங்க, இப்போ வேர்ல்டுலேருந்து கடவுளுக்கு வராங்க. என்ன சொன்னாங்க? ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் ரிசன் கிரைஸ்ட், எப்படி உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வந்து சந்திக்கிறது, அவர் எப்படி நாங்கள் வந்து அனுபவமாக பார்க்கறது. அப் இங்கே தான் திருத்தந்தை என்ன சொல்கிறாரு, இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் டிஃபிகல்ட் பட் இட் இஸ் ஈஸி டு சி ஜீசஸ் இன் எவ்ரிபடி. உன் பக்கத்தில் இருக்கிறவனை நீ இயேசுவா பார், நீ வேங்கையோ ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்படாத. அண்ட் தென் வேர் எவர் த ஹோப் இஸ் தேர், வேர் எவர் த குட் இஸ் தேர், த ரிசன் கிரைஸ் இஸ் தேர். அதை தான் அவர் சொல்கிறார், வேர் எவர் த ஹோப் இஸ் தேர், வேர் எவர் த குட் இஸ் தேர், வேர் எவர் யூ டூ குட், நீ வந்து நீ செய்கிற நன்மையிலையும் இயேசு இருக்கிறாரு, நீ பார்க்குற நன்மையிலையும் இயேசு இருக்கிறாரு. ஸோ எவ்ரி டைம் யூ சி குட் தெர் இஸ் அ ரீசன் கிரைஸ்ட், தெர் இஸ் அ விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது தான் மிக அற்புதமாக சொல்கிறார். அப்புறம் தான் அது சொல் ஒரு குட் சமாரிட்டனுடைய அந்த ஓமை மாதிரி, யூ சி ஜீசஸ் இன் டேம், லெட் டேம் ஆல்சோ சி ஜீசஸ் இன். ஸோ திஸ் இஸ் கரெக்ட்ஸ் ஆஃப் தட் த்ரீ கொஷின்ஸ் அவர் ஆன்சர் பண்ண. அவர் சொல்லும் போதோ கேட்கும் போதோ எங்களுக்கு புரியாது, ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் அவங்கவுங்க லாங்குவேஜில் கேட்டுருந்தாங்க. பட் தென் வி ஸ்டடிட் அபவுட் த திங், அதனால் அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது.
3: தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் இணைவோம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அருட்சகோதரி பிரைடா. நன்றி, வணக்கம்.
5: செய்திகள். அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வணக்க மாதத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் மே 30 சனிக்கிழமை அன்று மாலை 7 மணிக்கு வத்திக்கான் தோட்டத்தில் உள்ள லூர்து அன்னை குகையில் நடைபெறும் புனித ஜபமாலை வழிபாட்டிற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தலைமை தாங்குவார். தனது திருத்தந்தை பணிக்காலம் தொடங்கியதிலிருந்தே உலக அமைதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் திருத்தந்தை போர் மற்றும் வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இடைவிடாது ஜெபிக்குமாறு நம்பிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறார். இந்த ஜபமாலை வழிபாட்டில் உலகெங்கிலும் உள்ள மக்களும் அன்னை மரியாள் திருத்தலங்களும் ஆன்மீக ரீதியாக ஒன்றிணையுமாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைன், பிலிப்பைன்ஸ், போர்ச்சுகல், போஸ்னியா மற்றும் ஹர்சகோவினா, பிரான்ஸ், லெபனான் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளில் உள்ள பல முக்கிய திருத்தலங்கள் இந்த கூட்டு வழிபாட்டில் தங்களின் பங்கேற்பை ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த வழிபாட்டின் போது திருத்தந்தை அவர்கள் ஜபமாலையின் மகிழ்ச்சி நிறை மறை உண்மைகளை தியானித்து ஜெபிப்பார். ஜபமாலையின் ஒவ்வொரு 10 மணிகளும் போர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு துயரப்பட வர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்படும். போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்குவார்கள். மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மனிதாபிமான உதவி செய்பவர்கள், சிறை கைதிகள் மற்றும் அவமதிப்புகளை எதிர்கொள்பவர்கள் ஆகியோருக்காகவும், இறுதியாக போர் முடிவுக்கு வந்து உலகம் முழுவதும் நிலையான அமைதி நிலவ வேண்டும் என்ற நோக்கங்களுக்காகவும் இந்த ஜபமாலையில் இறைவேண்டல்கள் ஏறெடுக்கப்படும். ரோம் நகரில் கூடியிருக்கும் திருப்பயணிகளும் நம்பிக்கையாளர்களும் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெரிய திரைகள் வழியாக இந்த ஜபமாலை வழிபாட்டில் பங்கேற்கலாம். இந்த ஆன்மீக முயற்சியை நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பீடத்துறை ஏற்பாடு செய்துள்ளது.
6: கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை குறைவதையோ அல்லது சமூக மாற்றங்களையோ கண்டு சோர்வடையாமல் இயேசுவின் பார்வையில் உலகை பார்ப்பதே திரு அவையின் முதல் கடமை என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். மே 28 வியாழனன்று இடம்பெற்ற இத்தாலிய ஆயர் பேரவையின் 82வது பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இத்தாலிய ஆயர்கள் தங்களின் நற்செய்தி பணியை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்றும் திரு அவை வாழ்வின் மையமாக நற்செய்தியை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் அவர்களை கேட்டுக்கொண்டார். தனிமை, பிளவுகள் மற்றும் நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் உள்ள சிரமங்கள் என இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் சவால்களை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, இயேசு கிறிஸ்து உலகை ஒரு பிரச்சனையாக பார்க்கவில்லை, மாறாக இறைவனின் வயலில் வேலை செய்ய உழைப்பாளர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு மாபெரும் அறுவடையாகவே பார்க்கிறார் என்று ஆயர்களுக்கு நினைவூட்டினார். மேலும் விசுவாச வாழ்வின் தொடக்க பயிற்சி என்பது திருவருட் சாதனங்களை பெறுவதற்கான வெறும் ஏற்பாடு மட்டுமல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு பயணம் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, மேலும் திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவோடும் திரு அவையோடும் கொண்டுள்ள பிணைப்பில் உருவானது என்றும் அது நமது வாழ்வை உருமாற்றும் ஒரு வாழும் உண்மை என்பதை மக்கள் கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜெபம், இறைவார்த்தை, நற்கருணை ஆகியவற்றோடு ஏழைகள், குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களை அன்போடு அரவணைக்கும் சமூகங்களில்தான் நம்பிக்கை வளரும் என்று மொழிந்த திருத்தந்தை, திரு அவை எப்போதும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளவும் நற்செய்தி பணியில் ஆர்வமாக இருக்கவும் ஆயர்கள் ஆழமாக செவிமடுக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார்.
5: May 27 புதன்கிழமை அன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது கடுமையான வெப்பத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட வயது முதிர்ந்த அருள் பணியாளர் ஒருவருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தாமே சென்று உதவியது நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது. தெற்கு இத்தாலியின் புக்லியா பகுதியில் உள்ள மார்டினா பிராங்காவைச் சேர்ந்த அருள்பணி டியேகோ செமராடோ அவர்கள் தனது சகோதரரான அருள்பணி பிராங்கோ செமராடோவின் குருத்து அருள்பொழிவின் 60வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக அவருடன் ரோம் நகருக்கு வந்திருந்தார். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரையின் முடிவில் திருத்தந்தையை சந்திக்க சென்றபோது ஏற்கனவே வெயிலில் ஏறத்தாழ 3 மணி நேரம் நின்றிருந்த அருள்பணி டியேகோ திடீரென மயங்கி விழுந்தார். இதனை கண்ட திருத்தந்தை அவர்கள் உடனடியாக மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று அந்த அருள் பணியாளருக்கு அருகில் முழங்காலிட்டு அவருக்கு உதவி செய்த நிகழ்வு அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அருள்பணி டியேகோ கடந்த 1970 புனித பேதுரு பெருங்கோவிலில் திருத்தந்தை 6 பவுல் அவர்களால் அருள் பணியாளராக அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
6: August 22 சனிக்கிழமை காலையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சான் மரினோ குடியரசுக்கு வருகை தர உள்ளதாக திருத்தந்தையின் இல்லப்பணியகம் தெரிவித்துள்ளது. May 28 வியாழனன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தையின் இல்லப்பணியகம், அடுத்த சில மாதங்களில் திருத்தந்தை அவர்கள் இத்தாலி முழுவதும் ஒரு நாள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள உள்ளார் என்றும், இதன் ஒரு பகுதியாக August 22 சனிக்கிழமை அன்று வடக்கு இத்தாலியின் எமிலியா ரோமானா மாநிலத்தில் உள்ள ரிமினி நகருக்கு சென்று அங்கு நடைபெறவிருக்கும் மக்களிடையேயான நட்புறவு மாநாட்டில் 47வது பதிப்பில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார் என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி திருத்தந்தை காலையில் சான் மரினோவிற்கும் மதியத்திற்கு மேல் ரிமினி நகருக்கும் பயணம் மேற்கொள்வார் என்றும், சான் மரினோவின் முன்னாள் நாட்டு தலைவர்களான மேட்டியோ ரோசி, லோரென்சோ புக்லி ஆகியோரின் அழைப்பை ஏற்றே அவர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் என்றும் திருத்தந்தையின் இல்லப்பணியகம் தெரிவித்துள்ளது.
5: அண்மையில் வெளியான மாண்புமிகு மனிதநேயம் எனும் திருத்தூது மடலின் வாயிலாக கத்தோலிக்க சமூக கோட்பாடுகளை விருப்பத்திற்குரிய வழிகாட்டுதல்களாக கருதாமல் அத்தியாவசிய திரு அவையின் போதனையாக முன்வைத்ததற்காக திருத்தந்தையை கர்தினால் பிளேஸ் குபிச் அவர்கள் பாராட்டியுள்ளார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு கூறியுள்ள சிக்காகோவின் பேராயரான கர்தினால் பிளேஸ் குபிச் அவர்கள், செயற்கை நுண்ணறிவு காலத்தில் மனித மாண்பை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் முதல் திருத்தூது மடலான மாண்புமிகு மனிதநேயம் பற்றி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட போது தனது பாராட்டை தெரிவித்துள்ளார். இந்த ஆவணம் மனித குலத்தை புனித எருசலேம் கட்டியெழுப்புவதற்கோ அல்லது மற்றொரு பாபெல் கோபுரத்தை உருவாக்குவதற்கோ இடையிலான சவால் மிகுந்த தேர்வுக்கு அழைக்கிறது என்று கர்தினால் குபிச் அவர்கள் கூறியுள்ளார். புதிய எருசலேம் என்பது கடவுளை மையமாக கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும், பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளும் மற்றும் உறவுகளை புதுப்பிக்கும் சமூகத்தை அடையாளப்படுத்துகிறது என்று எடுத்துக்காட்டிய கர்தினால் குபிச் அவர்கள், இதற்கு மாறாக பாபெல் கோபுரம் என்பது செருக்கும் சுயநலமும் நிறைந்த மற்றும் தகவல் தொடர்பும் புரிதலும் சிதைந்து போக வாய்ப்புள்ள உலகத்தை பிரதிபலிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதி பெறுங்கள்.